மலே கிருவா அஞ்சந்துவா கானங்கா குலா பாத்மயா புஜாசிகா மங்காத் பலாத் பான பாத்த கயோ ஞா புபூ பஞ்சா மங்காத் ஞமரேக் மாங்யான் நானிங்கா நிரமங்கான் நிக்கான்